கரிசியம் பாமம் முகவுடைய ஜன்கள் தீங்கி புதுமையா நித்தாலி சேரி சேர்ந்தால் பாமம் மலாக சேர பல்கமாம் பதீவான் முகாய் அல்குப் நீதே பாமம் மலால பாமம் கிசாயிர் அக்கிபாதின் நிதிசு அம்மாம் தெமுவை ஜாசி பாமம் تموي ووتا تيون نن فاكس كاوسو ديمبوتون كون سي ليبلو سو ابارا مام لاك غرام سي تاير اكي بادين مقام ام فاو خمبار